சாஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிருக்கு தத்தஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிருக்கு தத்தரி சதன தஞ்சனு சதனு தத்தினி சதினி சச்சனு சரித சரித தனத்த